ஜாரியா பலரைட்டாமா கத்தொம்பாங் மந்தே நிஹாரி தூவோ புலாங்லா நா புலாங்லா புலாங் பிரணாமிங்க மனந்திக்க.